0: ஆயிஷா வல்லன் சுபவாள்
1: யாரு கிளியரு நின்ன புஜபலத பராக்கிரமா சமரதோய் ஆர்ஜிசித ஆ நின்ன விஜயகள மர்ம எல்லதக்கு காரணனு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா.